மாணவர்களே நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய தலையகத்தில் நான் உங்கள் கணக்கு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திணிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிக்க வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாட்டு. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

mắng hay cô xong.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்வீர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தமும் கடந்து போகின்ற போது திருமணமும் மனித வாழ்க்கையில் வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தடையும். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வழி புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீக்கி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் அகநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்பட்ட ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கிறதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்ய, உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்ய, உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாக, திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன்சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைகின்றார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தோம் என்பது எங்களுடைய கலைஞர் என்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நான் சத்தத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழப்பட வேண்டும். ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அப்படி சித்தாந்தம் இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் ஒரு திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருவேன். அந்த வகையில் எங்கே அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: சந்தோஷமா இருக்கு. உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு முக்கியமானவங்க.

Oh my God.

0: அடுத்த வாரம் எங்க ஊருக்காரதான் வெயிட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: கூப்பிடுங்க. வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது.
1: கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

பாடலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் ஒப்புதிய இடைக்கால பாடல்கள் ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து நான் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் எங்கு ஒழிந்து என்ற வார்த்தையை கண்டது.

வரியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியின் இரு மாறி உங்களுக்காக ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒன்றி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழித்துக்கொண்டு ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு இந்த வரி ஒழித்து நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள். ஒன்று ஒழித்திருப்பது

பாட்டலையில் ஒளி துவங்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள் அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலை ஒளி துவங்கிறது. இதுவரை இடமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கொண்ட ஐடிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்க நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து நானும் நிகழ்ச்சியில் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.

பாலிவேட்டில் நாட்டு

0: இயற்கையாரத்துக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றை உறவு.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணி, குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன் பண்ணா பாடல்.
0: புரியாத உறவில் நின்று அறியாத செயல்கள் மாற்றம் கண்டனும் நீங்கள்.

டிரம்ப் இதை அந்நிய சக்திகளின் மத்தியில் ரோபோ

0: இது சர்வதேச தமிழ் வானொலி சொல்லுகின்ற பாடல்
1: வரையிலிருந்து
0: நான் ஓவியம் என்று தெரிவித்து

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாரதிமுத்து அருகில் இருந்து சக்கர நிலையில் பாடல்.
0: மனம் தற்கை தன்னைத்தான் சொல்லி அதை கற்று வைப்பது உண்டன. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் அழித்து புதுசாக்கு புதலும்
1: கவிதை பாடல் காதல்
0: இதோ பாடல் மண் பருக்கு

0: அலைகளுக்கு அடுத்து வரும் பாடல்
1: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கடம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்க வகித்தால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு கர்மம் வேண்டும் என்று சொல்ல போகிறார்.

பாடல்

பாடல் எதுவும் தெரியும். அந்நியர்கள் கல் தங்கள் செய்யும் பணி புலவில் தனுஷ் மறைந்ததும் பூமியோடு பாடல்

0: அடுத்து வர பாடல்
1: மின்சாரத்தின் இறைவி எல் ரஹ்மான் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கிட்டத்தான் ஆகும் புன்விரியும் போது வெற்றி ஆகும்
0: பச்சைகளின் கூப்பூக்கும் பூச்சைகளும் ரிங்கிருந்தது தங்கினம் பிடித்தருவில் தங்க பெண்ணும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச நிலையங்களில் ஐசிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் தலைவரை பிரிவில் மேகாஜியம் ஸ்ரீராம் பிரிவு ஓம் சிஷாவதி என்பது கதைபோமா. நேற்று நான் உன்னை பார்க்க பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று ஆளும் கை கூறினார்.

0: இது சர்வதேச தமிழகம் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி
0: உங்கள் அன்பின் ஜனிதா நாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிறையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: உள்ளதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்தினே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காலன் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

கடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

இந்த வண்ணமாயில்லாத எண்ணியது போதுதான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொன்ன வார்த்தை மாமனோ

soldado.

会，会，应该就是

கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

குரு கண்ணாய் காதலி சொன்னாய் சிசிரே சொல்லாய் கண்டாய் சிக்கி முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு குதிக்க தோணுதே சட்டம் முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆடப்போ

அடுத்த பாடல், யாரோ இவன் யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவை

சொல்லுங்க.

இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கிளைக்குது உள்ளம் சிரிக்குது, உடம்பு கிளைக்குது உள்ளம் சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடிச்சது போல் இருக்குது.

குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கு.

0: செல்வான். இடையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தம்.

நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

விஜயதம் பாடும் நீரோட

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு

கபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிராங்க் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் தான். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திதித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை இன்னும் கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

காப்பிடையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலை.

அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் வைஷ்ணவ அங்கங்களாக கூட நம்ப வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளில். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது என்றால் முக்கியமான திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும் போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்றப்பட்டபோது காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை நிறுத்தி செய்யணும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நடந்து கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்பட்ட ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நான் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றிக் கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாற்றம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்து கொண்டிருக்கிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து என்பது எங்களுடைய கணக்காக என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நாங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோல்வடைந்துதான் போகும். வாழ்க்கை மக்கள் வாழப்படுவது ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கின்றது சந்தோஷத்தை அமைச்சிருப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் ஒரு திருமணி பாடலாக எடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரையில் எங்கு அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. சரி,

0: எப்ப வர சொல்லியிருக்காரு?
1: அடுத்த வாரம்.

மனங்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒருவரையும் இரு பாடல் அற்புதமான பாடல்கள் புதிய இடைக்கால பாடல்கள் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையும் இரு பாடல்கள், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் எங்கள் கலைஞர் கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக

0: கொதிக்க
1: எல்லோரும் பார்க்க
0: சென்றல் என்னை
1: சென்றல் என்னை
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். ஏற்ற இறக்கத்துடன் பெரிய பழைய இடைக்கால கிராமி என்று சொல்லி எனக்கு அசமான பாட்டு பாடல்களுடன் காட்டளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரி இரு பாடல்கள் உங்களுக்காக தொகுப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் கும்பல்காரன் ஐடிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நினைக்கையில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியில் எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழிக்கிற பாடலை சென்று அந்த வரி ஒழிக்கின்றது என்று நீங்க

0: கட்டு என்னை கட்டு அள்ளி கொண்ட மாங்கள் தேடுங்கள்.
1: காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் புதம்பானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் விதம் வானொலி கொண்ட ஐடிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி என்று ஒருவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றன.

0: நச்சினார்க்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் எக்குபால் திருமணி குரலில் பழனி பாரதி வரியில் இருந்து முன்படியாக
0: புரியாத உறவில் இருந்து அறியாத சிறையில் மாற்றம் கொண்டுவோம். இது பாடல்

0: இதில் இரு தரப்புமாறு ஒப்பிட்டு காணாமற்கான குரலில் நாம் ஒட்டுக்கு மாறுவாங்க சந்தன் நம்பாது பாடல்.
1: தண்ணி நம்பாது ஏமாற்றம்
0: தண்ணீரில் மட்டும் பாடல் சொன்னார். இதோ பாடல்

0: இசை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணிஷர்மா அவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லுமுத்து வரையில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பத்தை தண்ணித்தான் செய்யும், அதை பற்ற வைப்பது உன் தன்மை. என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கும் குறிப்பாக்கு குடும்பத்தில்
1: கவிதை பாடு ஆஜல் அன்பை கடைசியில்
0: சக்கரை விரைவு பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் மண் பருத்தி

இதோ பாரு.

0: பாடல் வானொலி வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அலங்கரிப்பு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. இடையில் அகர்ந்த சங்கர் மகாதேவன் உரையில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன பின்னர் போகிறது பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறார்.
1: இன்னும் நீங்கள் இருப்பவர் இன்னும் அறிந்து என்ன பின்னர் போகிறார்கள்.

0: சர்வதேச சம்மேளனம் ITR நிகம் வழங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்.
1: நான் சிறுதால் குறித்து ஹிப்பப் தனியா மற்றும் சங்கீதா சொல்லி ஹிப்பப் தனியா வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை பேசும் வேலை
1: இன்னும் தூரம் ஒரு தூரம் நான் தருவான் இது பாடல்.

0: vanity. I see our fault, but Amanda, you got vanity. What is in your garden? Is it kidding me? அன்னி ரோட் கல் பண்ணுற செடி மற்றும் குழந்தை தனுஷ் வரைகிறது பூமியை பார்த்து
1: ஆண்கே வேறு நிலை ஜோடியை

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் தலைவரை பிரிவு மிகவும் வருகிறது. கதை போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இன்று
0: இதற்கெல்லாம் கேட்க வேண்டும். நானும் கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை செய்ததற்கு இசை போலங்கள்.
1: இது சர்வதேச சங்கங்களின் ஐபிஆர் சாங் மற்றும் கனடா மிகவும் வாழ்ந்தது.
0: நேர்கள் இப்போது இந்த நிகழ்வை நிகழ்ந்து மீண்டும் ஒரு
1: இசை போலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை தருவது
0: உங்கள் அன்பின் ஜெனா மாதன்
1: மற்றும் விஜயநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

அவசரமான உலகத்திலே நாசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே நாசை கொள்வதில்

போதிலும் மருந்ததில்லையே தான்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

但是你都说

வருது, சந்தோஷன் ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை இல்லை. இந்த மாமனோட மனசு மல்லியப்பட்டது, இந்த வண்டு மயில் அதனால் எண்ணியது போதே.

Sen de yapar, bir sorun. Bir haydi.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாடும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.
1: பாட்

இசைக்கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வெனத்திற்கு திரையில் இருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குச்சி திரையில் இருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாட பாட.

பாட போனதே வெக்கமின்றி ஆடப்போகும்.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன்

திணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தர்.

நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

பாரும் நீரோட

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பாணி. நன்றி, வணக்கம் அன்பு.

0: யாருக்குமே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றினை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி அறையில் இருந்து முன்பதினம்
0: புரியாத உறவில் இருந்து அறியாத சிலைகள் மாற்றம் தந்ததை இது பாடல்.

0: பாடு. ஜான் கீவேயும் அன்னிகளும் சேர்ந்து மகிழ்கிறது. ரோஷ்னேஷ் வரியில் இருக்கும் ஜனாதிபதி பாடல்
1: ஜூ பாட்டு.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் சொல்லுகின்ற பாடல்
1: வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதலி என்னென்ன
0: நான் ஓவியம் என்று தெரிந்தேன். ஏன்

0: இது கணக்கு குரங்கு நான் விட்டுக்கு வாழ இருக்கிறது உன்னை நம்பாது பாதரு.
1: தண்ணீர்
0: பாதர் புல்லாது இதோ பாரு

0: குழந்தை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரவும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷாம்பா அரி ராகவன்ரா உலகில் பல்லமுத்து வரையில் இருந்து சக்கரை விளைவில் பாடல்.
0: மனம் பற்றி தன்னை தான் சொல்லும், அதை பற்றி வைப்பது உன் பங்கு. என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் அழைத்து குளிர்காந்து குடும்பத்தில்
1: கவிதை பாடல் காதல் அன்பர் பதவியில்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது
0: இதோ பாடல் வாழ்த்து.

তাদের বিরুদ্ধে নারীদের গাড়ি কিন্তু আগে পাওয়া যায়।

0: சங்கர் மகாதேவன் குரலில் ஆயிரம் எட்டு வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்?
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்க வந்திருந்தால்
0: இன்னும் இல்லை என்று சொல்ல போகிறார்.

0: அடுத்து வருகின்ற பாடல் ரிகன் ரிகன் ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் அறிவிலிருந்து தனியே அல்லங்கனியின் பாடல்.
1: தனியே தனது நான் காட்டி பார்த்து நிலைமை கூறு நிலைமையே பொருந்தி இதோ பாடல் தகவல்கள்

0: Benjamin Button, I see a gold button. Better, you can button. But if it's a button, isn't it pretty? அன்னிலும் கல் கொண்ட சிறி குரலில் தனுஷ் மணியிலிருந்து பூமி என்ற சிக்கலை பாடல்.
1: ஆண்கள் வேதனை போட்டு அழகு நோடி வந்து விஜயானியாக

0: Pardon?
1: மின்சாரத்தின் திரைக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் அனுஷா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் புன்விரியும்
0: பச்சைகளின் கூப்பிட்டு பச்சைகளில் நெருங்கியது தங்கினம் பிடித்தருமை தங்க பெண்கள்
1: இதோ பாருங்கள்.

0: இது சர்வதேச கல்வி ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா யுவம் வாங்கவில்லை. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை திருவி நிகழ்ந்தான் பிறகு போகின்ற வருகிறது கதை போகும். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாகம் இருக்குது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் கேட்க வேண்டும். நானும் கை போகிறான் அதிகமா அதிகமா
1: இதோ பாரு

0: இது சர்வதேச கடல்களில் ஐசிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா மிகவும் வானிலை
1: நேயர்கள் இத்தொடர் நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூறி இதை சொல்வது
1: உங்கள் அன்பின் ஜன்னாநாதன்
0: மற்றும் விக்கு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

வணக்கம். மறுபடியும் அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிராங்க் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் நிலையத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் நிலையத்தில் நான் உங்கள் தான். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு பாடல்கள் காட்டிலே வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடலில் ஒழிக்க போகின்றது என்பதை இன்றுப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

teman.

அசட்டாசமான பாடல்களிடம் ஒரு வரி வேறு பாடல்கள் நிச்சயமாக ஒரு வரி வேறு பாடல்கள் பல்துறை அம்சங்களாக கூட வந்து வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகள். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் இந்த வாழ்க்கையில் வயது வரும்போது மக்கள் முக்கியமாக அதை சேர்ந்தார்கள். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வழி புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எனக்கு வந்து அணி கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது வீடம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகிறது ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெருமையை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போரும் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசவையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையை நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோர்வடைந்து திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோர்வடைந்து போகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், அது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உருவாக்கப்படும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இங்கே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிய ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அதை தோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம்ம வாழ தொடங்குவார்கள். ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் போது சந்தோஷத்தை அமைக்கின்றோம். இருந்தாலும் இதை
இருந்தது. அந்த வகையில் பாட்டலையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரையும் இரு பாடல்கள் முக்கியமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். இந்த வகையில் எங்கே அந்த பாடல்கள் ஒழித்தது என்பது நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். இந்த பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

பார்க்க போறதுனால சந்தோஷம் தான். சில பேரு

நல்லா இருக்கேன்பா.

அது என்ன?

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பார்வையை புதிய இடைக்கால பாடல்கள் கலைத் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். இதை சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் விதம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றுமிக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்து வந்த வார்த்தையும் கண்டிப்பாக

கட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாவம் ஏற்ற இடத்தத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணியம் என்று சொல்லி இந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக இலக்கிய தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரன் ஐபிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழித்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழித்திருப்பது என்று கண்டு

kids.

0: வீட்டுக்கு என் வீட்டுக்கு அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடும் கலை. அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலை ஒளித்தொழுந்தது. இதுவரை நேரமும் என் இலக்கியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் விபம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு கொஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் விபம் வானொலி கொண்ட ஐசிஆரின் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுப்பு வழங்கியிருந்து நான் உங்களுக்கு என்னோட பயணிக்க அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சி என்று விடுபடுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுங்கள். நன்றி.

புரியாத உறவின் மீது அறியாத சுரங்கள் மாற்றம் தந்துடன் நீங்கள்

பாடல் ஜோ காட்டிலே.

0: குழந்தைகள் கேட்போம், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: லூயிஸ் பிடியில் எட்டிவி குறையில் ஏராமல் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். ஏ காதலி என் காதலி என்னும் போகிறார்.
0: நான் ஓவியன் என்று தெரிந்து ஏன் தண்ணீர் என்று இதுவும்

0: இசை குழந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லிமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவில் பாடல்.
0: மனம் பத்தை தண்ணித்தான் சொல்லும், அதை பற்ற வைப்பது உன் கண்கள், என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுத்து துணிப்பாவது குடமைத்து.
1: கவிதை பாடல் ராஜர் அனைவரும் அடுத்தியில் உள்ளம் கொள்கை
0: சக்கரை நிலவு தென் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: பேச்சை நடந்திருக்கு நன்கு தருகின்ற அடுத்த பாடல் மிஸ்டர் லோக்கல் குறித்து சுப்பத்தமிழா குறித்து அன்பு குறித்து மேசிய விஜய் கருவிலிருந்து கட்டினை கட்டுவது பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவள் வேறா பிறகு மன மூன்றா நடக்கும்
0: இதோ பாடல்

0: வானிலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: பிரிவில் அகர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு என்ன சொல்ல போகிறார்கள் பாடல்.

0: சர்வதேச தமிழ் ஐடிஆர் ஹவுஸ் இயக்குநராக யுகம் வழங்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்கள்.
1: நான் கேட்டால் பிறகு ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதாய் பொறுத்து ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வரியிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை அனுப்பிக்கு தேவை
1: இவன் தூரம் மிக தூரம் உன் பின்னால் வரவா இது பாடல்.

0: மின்சாரத்தினது திரையில் ஏராளமான இசையில் சுஜாதா மற்றும் வனஜா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கேட்கத்தான் ஆகும். முன் விரிவில் மட்டும் அது கேட்கத்தான் ஆகும்.
1: பச்சைகளின் கூப்பூப்பு பச்சைகளும் ரிங்ரிங்கு தங்கினம் திருத்தரணி தங்க பெண்ணு
0: இதோ பாடல் பாடுகிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச கல்வி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை திருகி மிகவும் நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இன்று.
0: இதற்கெல்லாம் அசுவிகள் இன்னும் கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினான் அதிகமா அதிகமா.
1: இதோ பாருங்கள்

Vai, tu vem, liga, liga.

போகிறது. இதுவும் அது விரிவா தகவல் தெரியும். இது

அடுத்த பாடம் பேச்சுலர் டிகிரி

ಹೇಳವ್ವ.

quarantine

பிற்பகுதியில் வீடு செய்த சக்தி ஸ்ரீ கண்டம் கோயில் இடிந்த வருகின்றது ஸ்ரீ

Tudo bem.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

baby, baby, baby, my baby, son.

படிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

கொத்தான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை மாமனோ

காலம் முழுமையும் கூடி வருது, சந்தோஷம் என்ன போற கோடி

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும்

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சிக்கு தோணுது சத்தம் போட்டு குடிக்க தோணுது சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே.

குரும் கண்ணாடி காதலி சொன்னாடி சிசிரி சொல்லாடி சிறுகாடி சிற்றுமுற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து

அருளியிலே போய் பிரபு போல் இருக்குதா?

உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குதிச்சது போல்.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது. சுத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமே நானும் மகன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

0: இதயத்தில் அணையாதபடி
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகேதத்தை பாரு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம்.

ரமணிய காலை வணக்கம். மறுபடியும் அன்பானவர்களே நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைவர்கள் நான் உங்கள் கரன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடல். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

வழி என்றே விவரம்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட வர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தினம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகும் போது திருமணமும் நம்முடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும் போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தார்கள். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வழி புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீடனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் சொல்லுவோம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நிச்சயமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நாங்கள் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரையில் எங்கு அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்கு

காத்துக்குள்ள

0: வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கும், உன்னால மட்டும்தான் முடியும்.
1: சில பேரை பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்
0: சில பேரு
1: முக்கியமானவங்க.

0: எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊர்காரதாவே ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? யாராச்சும் வர சொல்லுங்க, பக்கத்துக்கு பேசுறது.
1: சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லிட்டு.

மனநிலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடு அற்புதமான பார்வைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி பார்வையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் எங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலை இந்த பாடல் எங்கே ஒளிஞ்சிருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக பார்ப்போம்.

வேலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாவம் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி இந்த காசுமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுப்பில் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐபிஆர் லண்டன் கல்லூரி. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை இங்கே அந்த வரி ஒழிக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒழிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து

அப்படியே.

前的。

0: நீக்கத்து என் நித்தத்து அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்களுக்கு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடுபடுவது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றன.

தேசமளி செய்யும் வானலையில் இது பல்

पूजा?

ஒரு திருக்குளத்தில் முடிந்திருக்கிறது. வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு களி கட்டி நாட்டம் செல்லுதா மற்றும் பிச்சு நாட்டம்.

0: யாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியாக
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுவையை கண்டு மாற்றம் தந்துவன் நீதான் இதோ பாடல்.

ஜான் கிரேக்கி அந்நிய சிந்து மற்றும் குரலில் ரோகேஷ் நடியிலிருந்து ஜலா பூங்கா ஜாயினியின் பாடல்

0: இசை குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் கனடா தீபம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எத்திதி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். ஏ காதலி என் காதல் என்னையும் போகிறார்.
0: நான் ஓவியம் என்று தெரிந்ததும் ஏன் தண்ணீர் என்று கேட்கிறார்.
1: இதுவும் பாடல்

0: நேயர்கள் இசைக்குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திரா உறவில் கல்முத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சொல்லும், அதை பச்சை வைத்தது உன் தண்ணி, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் வைத்து துணி தாங்கு குடமைத்து.
1: கவிதை பாடல் ஆதல் பேசும் கண்கள் கடைசியில் உள்ளம் பொய்யும்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: காட்சியை அலங்கரித்து நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்கள் மிஸ்டர் லோக்கல் பிரிவு ஹிப்ஹாப் தமிழா இப்போது அன்னிரூப் குறையில் நேஷி விஜய் பதிவிலிருந்து தற்கொலை தற்கொலை பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவள் வேறா திரையில் மனம் நூறா நடந்தது
0: இதோ பாடல்

0: வானலை வந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறான்.
1: இன்னும் இன்னும் எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் ஃப்ரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: ராம்சிங்கால் தெலுங்கு, ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சந்திக்காய் தெலுங்கு, ஹிப்ஹாப் தமிழா இசையில் மற்றும் வரியொன்று டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை வேலைவா
1: மிகம் தூரம் உன் பின்னால் நான் வரவா.

0: கொண்டு இருப்பது இசை கோணங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் இலையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணந்தனியே பாடல்.
1: தனியே நான் காட்டு காட்டு நிலைமை பொருள் நிலைமையும் பொருந்தும் என்று இதோ பாடல் பகலில்

0: பாடல்.
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் அனுஜா வாசு குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கேட்டுத்தான் ஆகும், முன் விரியும் போது அது கேட்பதான் ஆகும்.
0: பச்சைகளின் கூக்கூப்பு பூச்சைகளின் சங்கீதம் சுடி தருவி தங்க பெண்கள்.
1: இதோ பாரு கட்டளையும்

0: பேசிக் கொண்டிருப்பது ஸ்பீக் பண்ணுது. இது சர்வதேச தமிழ்மொழி ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் பானுவதி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை பிரிவு மிகவும் பிரிவு கோஷா வருகிறது. கதை போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கிறது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினான். கதை போமா கதை போமா
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை தீர்த்ததற்கு இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச கன்னடங்களில் ஐபிஆர் சாங்ஸ் மற்றும் கன்னடா யுகம் வானொலி.
0: நேர்கள் இத்தோடு இந்த நிகழ்வை இணைந்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதா மாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கரன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதே திமுக மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு தருகில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடல். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

ಬಿಟ್ಟಿ ಡಿಬರ್ಗೆ.

பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவது தான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்ல நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரன் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழித்தராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வையாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே சொன்னார். தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நம் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்மையும் வாழப்பறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரையும் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். இந்த வகையில் எங்கே அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது.

Kim

0: ஊருக்கு அனுப்பிடாரு. எல்லாம் டீ கழிக்கணும், கம்பெனி
1: எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.

0: கேக்குறீங்க? வீட்ல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லுங்க, அப்பா கிட்ட பேசுங்க.
1: சொல்லிட்டு அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லி

காலங்களையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் சொல்கிறோம். பாடல்களை கலைத்தொன்றுகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் அனுப்பும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிகள் என்று சொல்லி அட்டகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் திங்கள்கரன், ஐபிஆர் லண்டன் சொல்லி. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று கண்டு.

0: வீட்டுக்கு என் வீட்டுக்கு அள்ளி கொண்ட மாங்கை சேரும்.
1: காட்டிலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகமானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரில் நம்ம அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்கள் இதுவரை எங்களோட சயின்ஸ் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் என்று விடுபடுவது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுவது. நன்றி, வணக்கம்.

வணக்கடை. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகன் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன. இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

வரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானலை வருகிறது.

தொட்டு நின்ன பொருட்டும் வருது சொல்லவா.

போலே கொண்டாடுது இந்த வண்ணமையில்லாத நம்மியது போலே போச்சுடுது கொத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை

சந்தோஷம் என்ன போது தோடி வருது

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோ

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டிக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாட பாட தோணுதே வெட்டமின்றி ஆட தோணு

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

சுமைக்குது உள்ளோ சுருக்குது, உடம்பு சுமைக்குது உள்ளோ சுருக்குது, கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிச்சது போல்.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதால்.
2: இத வந்து விட்டாரே நத்தான் பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ யாழும் இசையும் தமிழும் இனமென் நானும் மகன் என்றெல்லாம் பாட வேண்டும் போகிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

0: எனக்கு நானே யாது படிப்பேன்.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்துலயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

மிகவும் இது ஏதோ எதுவும் தோன்றியது மிகவும் அதை விரிதாய் பகிரும் முடியும்.

Hello, Bobby.

Thank you.

ঠিক আছে?

Thank you.

ஒரு தீக்குளத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரிதா மற்றும் பிச்சு நாதன்.

0: நந்தாத்திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் விஷ்ணு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரையில் இருந்து முன்பன்னா பாடல். முன்பன்னா இது என் மனதில் விழுகிறது.
1: புரியாத உறவின் மீது அறியாத சூழல்கள் மாற்றம் தந்துகள் மீதான்.

பாடல் இதோ பாட்டு.

0: பொருட்கள் பிற்பொழுது இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாக் மற்றும் கனடா இன்பம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் என் காதலி என் காதல் என்னையும்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தும் ஏன் தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல்

0: குழந்தைன்னு கேட்டுக்கொண்டிருந்தது. அடுத்த வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா திரையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பகிர்முத்து வரையில் இருந்து சக்கரை நிலவு ஆகும்.
0: மனம் பச்சை தண்ணி தான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தண்ணி. என் வாழ்க்கை என்னும் பாட்டாயருக்கு துணி பார்த்து புடமைக்கு
1: கவிதை பாடு ஆதல் கண்கள் அடுத்து எல்லாம் கொஞ்சம்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் வான்பரப்பு.

0: சரி அதை வெறுத்து நன்கள் கருகின்றி அடுத்து பாரு
1: மிஸ்டர் லூட்டல் குறித்து சிப்பத்தமிழா இசையில் அனிரு குரலி நெல்சி விஜய் வரியிலிருந்து தக்கிலு தக்கிலு பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
0: அவள் வேறா பிரிக்கையில் பல மூன்றா நடந்தது
1: இதோ பாடல்

0: காலங்கள் வானிலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: வந்து கொண்டே வந்து கொண்டேன். ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன பின்னர் போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் எனக்கு வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள். இது பாடல்

0: சர்வதேச தமிழ் ஐடிஆர் கோர்ஸ் மற்றும் கலர யுகம் வழங்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை குழந்தை. அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: நான் செய்தால் குழந்தை, ஹிப்பப் தமிழா மற்றும் சஞ்சிகா குழந்தை, ஹிப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு தேவை தேவா
1: இன்னும் தூரம் ஒரு தூரம் என் பின்னால் நான் வரவா. இது பாடல்

0: basically see போல இருக்கு. அடுத்து வருகின்ற பாடல் written திரையில் ஏ ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காத்து நின்று நிலைமை பொருள் நிலைமையும் பொறுமை வென்று இதோ பாடல் கட்டளை.

0: வளர்ந்து வரும் பாடல்.
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கேட்டான் ஆசை, உன் விரியும் இசை அது கேட்டான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளின் ரிங் ரிங் ரிங் சங்கீதம் சுதி தருவே தங்க பெண்ணு
1: இதோ பாரு கட்டுரை.